0: ആശ്രയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்

தங்கடத்துக்கு தோதர் கிட்டத்தையும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்டத்தும் தக்கிட்ட தீம்.

தங்கிறது இருக்கட்டும், தங்கிறது இருக்கட்டும், தங்கிறது இருக்கட்டும்.

0: சரிகரதீம்
1: சரிகரதீம்
0: சரிகரதீம்
1: சரிகரதீம்
0: சரிகரதீம்
1: சரிகரதீம்
0: சரிகரதீம்
1: சரிகரதீம்
0: சரிகரதீம்
1: சரிகரதீம்